0: a second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government, questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders, and what if he believes that they are fake encounters? Uttar Pradesh Minister Anil Rajbhar, meanwhile, defended the government's action against the accused shooters. He said criminals will face action, and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again. सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है. अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है. ये जांच का विषय है. अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उससे बचाओ.
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी? इसके अलावा कुछ भी नहीं.
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future Prime Minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi, and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: Amitsar Ralam, our base of the Yangle Rayala, Mother Lord Adaka, Brother Malam in the Chilean Dark. I'll go over Halak at the Dunham. பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: Because not just they attempted to spread panic, they were blatantly lying.
1: And meanwhile, amid reports of a rift between the Congress and the TVK in Tamil Nadu, Congress MP Praveen Chakravarthy met Chief Minister Vijay. Sources tell NDTV that all is well between the two parties, with no change in the alliance ties, at least on the radar for now. Both sides remain aligned on policy so far. They remained aligned on politics and governance too, and they see their cadres pitching their leaders for Prime Minister as political posturing, not an alliance threat. But this meeting, you must note, comes days after unease was spotted. There were murmurs of some sort of unease triggered by repeated TVK pitches projecting Vijay as a possible Prime Minister face. Congress Minister S. Rajesh Kumar then warned that if the TVK doesn't back Rahul Gandhi as the 2029 Prime Minister face, Congress ministers could quit the Vijay cabinet. And adding to the rift buzz was Congress Legislative Party leader Tharahai Cuthbert has moved to the front row of the opposition benches in the assembly. So interesting optics there. But sources say all is well as far as the Congress and TVK are concerned.
2: அமைச்சர்கள்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர்லாம் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
3: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்
4: மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் த பிகெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் ராகுல் காந்தி அண்ட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை தி டிஎன் மினிஸ்டர்ஸ் ஹியர் மேக் இட் வெரி வெரி கிளியர். They want to milk everything Mr. Vijay has given. Mr. Rahul Gandhi was also standing on the stage when Mr. Vijay took oath. He had no business to be there. And now, when everybody says Talpati Vijay to be the next PM, they are panicking. Now, Mr. Rahul Gandhi's biggest competitor is Mr. Vijay. So, we'll see how it goes.
1: All right, let's rewind for a moment here. The growing unease between the two parties, at least murmurs of it, started when TVK leaders started pitching Vijay as the Prime Minister face. Let's rewind and listen in to some of those pitches made by TVK leaders.
5: 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கிற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும்.
6: இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சீயமாக இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள் தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM ஏன், நாளைய PM நீங்கள் தான், நாளைய PM நீங்களே தான்.
7: இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு, வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள்.
8: நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
1: All right, let's turn our attention now to political tension in Telangana after a clash between Congress and BJP workers in Nalgonda. What began as a BJP protest over a youth Congress demonstration in Hyderabad has now spilled into Nalgonda, where BJP workers have gathered outside Minister Komati Reddy Venkat Reddy's camp office, reportedly throwing eggs and tomatoes and burning his effigy and banners. Take a look at the visuals coming in from Telangana's Nalgonda currently. We're told Congress workers then targeted the BJP district office and the residence of BJP district president Nagam Varseth Reddy, with reports of property damage as well. So far, we can confirm that police have deployed personnel at key locations in order to prevent this situation from escalating further. Political tension in Telangana after a clash between Congress and BJP workers in Nalgonda. My colleague Ashish has been tracking all the finer details from Ground Zero. He joins us with the clarity we need. Ashish, tell us what is happening. We've got fresh visuals coming in from Telangana this morning.
9: In fact, the whole sequence of events started on Monday when first a youth Congress leader, they went and protested outside the BJP office, BJP state office in Hyderabad. And in fact, they painted the BJP office gate in black paint, and that led to a fierce retaliation from BJP workers. They then reached to Telangana Congress office. They hold protests. Similarly, in different districts also, BJP started holding protests against Telangana. In Nalgonda, BJP workers reaches to the camp office of Telangana Minister Komati Reddy Venkat Reddy, and there they painted stones as well as all these are allegations, as well as tomatoes and eggs at the camp office. In retaliation, Congress worker then attacked the district president of BJP's house, and they vandalized property, and that's the allegation made by the BJP workers. Meanwhile, police has been deployed in Nalgonda and at several locations today. State BJP president N. Ramchandra Rao, he wanted to visit Nalgonda. Now he has been placed under house detention in Hyderabad, and he has alleged that complete collapse of democracy, dissent in Telangana under Congress rule.
1: Ashish, as always, thanks so much for joining us with the latest. All right, let's turn our attention to further updates coming in from Telangana, where the political temperature seems to be rising quite a lot this morning, this time over language used by Chief Minister Revanth Reddy against former Chief Minister K. Chandrasekhar Rao. Revanth Reddy has drawn a deliberately colourful comparison, one might say, saying the difference between him and KCR is the difference between a nandi and a pig, and adding that no amount of paint can turn a donkey into a racehorse. The BRS has criticised the remarks. Ashish has been tracking the BRS's response as well. Let's go across to him before we get in the lowdown. Ashish, the BRS, we're given to understand, has criticised the latest remarks coming in from Mr. Reddy.
9: In fact, BRS has decided to protest across Telangana. In fact, today, Congress government, Revanth Reddy-led Congress government, is completing its 1,000th day in office in Telangana. And against this 1,000th day completion, BRS is holding a statewide protest. They are continuing to hold protest for 5 days. Ahead of this completion of 1,000 days date, the mark, Chief Minister Revanth Reddy was inaugurating a project in Hyderabad, and while inaugurating the project, while lashing out his previous government, BRS-led, his Chandrasekhar Rao-led government, Chief Minister alleged that during the previous BRS tenure, there were severe financial discrepancies which led to this government suffering from financial losses and financial stress. While mentioning all these allegations, Chief Minister went on and said that there should be no comparison between previous Chief Minister, that is K. Chandrasekhar Rao, and him, because he is kind of a nandi, a colorful bull, which is a sacred bull in Telangana and in Telugu state, while former Chief Minister K. Chandrasekhar Rao is like a pig who enjoys mud. So this comparison has now attracted sharp criticism from BRS senior leader P. Harish Rao, while questioned the completion of 1,000 and failed, which BRS alleges that failed poll promises and failed guarantees announced by the Congress party during the poll campaign. He also questioned how can a chief minister holding a

0: himself, of course, found himself out of the electoral roll when the draft was published very recently. He had put out multiple posts on social media claiming that, they had, declared him as permanently shifted. And then there was an explanation that came in from the Election Commission as well. He had even met the Chief Minister and submitted a representation. We should understand that at least a crore Kannadigas, of course, do not find themselves in the electoral roll after the draft, of course, was published. Now they have the option of freshly applying. So does Mr. Prakash Raj. Today, he, along with several, activists, staged that protest at Freedom Park, highlighting once again concerns that they have about the Election Commission and the ongoing SIR.
1: All right. Thanks so much, Deepak, for joining us with those details or protests there and concerns over the SIR process being raised. News now from Tamil Nadu, and amid reports of a rift between Congress and TVK in Tamil Nadu, Congress MP Praveen Chakravarti met with Chief Minister Vijay. Our sources have told NDTV that all is well now between the two parties, with no change in the alliance ties. Both sides remain broadly aligned on policy, politics and governance, and see cadres pitching their leaders for PM as political posturing, not an alliance threat. Now, the meeting comes after days of unease triggered by repeated TVK pitches projecting Chief Minister Vijay as a possible prime ministerial face. Then Congress Minister S. Rajesh Kumar warned that if the TVK does not back Rahul Gandhi as the 2029 PM face, Congress ministers could then quit the cabinet. Adding to the rift buzz, Congress legislature party leader Tharahai Cuthbert was moved to the front row of the opposition benches in the assembly.
2: அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
3: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்
4: மிஸ்டர் விஜய் ஹஸ் பிகம் த பிகெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் ராகுல் காந்தி அண்ட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை தி டிஎன் மினிஸ்டர்ஸ் ஹியர் மேக் இட் வெரி வெரி கிளியர் தே வாண்ட் டு மில்க் Everything Mr. Vijay has given. Mr. Rahul Gandhi was also standing on the stage when Mr. Vijay took oath. He had no business to be there. And now, when everybody says Talpati Vijay to be the next PM, they are panicking. Now, Mr. Rahul Gandhi's biggest competitor is Mr. Vijay. So, we'll see how it goes.
1: All right, so it does seem that things have settled now after days of the talk and buzz of possible rift. Now, Congress MP Praveen Chakravarti has met with Chief Minister Vijay. In fact, remember, he was nominated by the TVK itself. So there you have it, that this rift that has been, you know, brewing over the last couple of days with the TVK promoting the Chief Minister as a possible prime ministerial candidate. Well, let's go across to Vijay Gopal for more. So Vijay, is all well now after this meeting that took place?
5: Kagi, it looks like that because, you know, Praveen Chakravarti played a bridge role between TVK and TVK and Congress to form the alliance after 2026 election. So now they have, after a few ministers of TVK projected, TVK chief and chief minister C. Joseph Vijay as

0: மேட்டூர் அணை திறப்பதை பற்றி முடிவெடுத்திருக்க வேண்டும் முதலமைச்சர். ஏன்னா தொடர்ந்து 25 நாள்லேருந்து 30 நாட்கள் தண்ணீர் வந்தால்தான் இந்த கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் விவசாயம் செய்யணும்னா தொடர்ந்து 30 நாள் நீர் வந்தால்தான் முடியும். இப்போ இவர் போய் தொடர்ந்து விடுற தண்ணி வந்து எந்த விதத்திலும் விவசாயிகளுக்கு பயனாக இருக்க போவதில்லை. இது ஒரு வெற்று விளம்பரம் தான்.
1: The water is needed for the farmers. It is not a government expenditure which has to be passed in the assembly. Whatever quantum of water the farmer needs, it is for the government to release the some water. How can they fix 45 days or 46 days? Hereafter, only in January, the crop season will be over. Until then, the plant should grow. The plant need water. All those things these people doesn't know. That is the problem with this government. They don't know what is farming. They don't know anything.
2: Just to make a statement that Vijay has released the water of Kaveri to the farmers and to take merit on this, they try to wrap around under the carpet all their incompetence. The water should have been released by June 12th. Samba is gone, Kuruvai is now gone. So which clearly shows that it is not only the farmers, the entire habitants which are all dependent on Kaveri is being clearly cheated by Mr. Vijay.
3: And with that, it's time for us to slip into a very quick break. Don't go anywhere. News and update continue on the other side.